0: பட்டாத்து ரத்தால் புத்தாட்டை போடுறார்.
1: ரத்தம் புதாவில சீசன் கற்கிறவர்கள்
2: अनिवार्य स्थान शुरू कर 6 बजे समय आमा को दूध मत खाऊ स्वस्थ बच्चा।